0: RM3 Radio. Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் எஃப்எம் தாளம் வானொலி வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 94.6, 98.2 ஆகிய அலைவரிசைகளில் காலைதோறும் 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை உங்களுக்காக இந்த தமிழ் நிகழ்ச்சியை அளித்து இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக

நீங்கள் ஒரு பக்தி பாடலை வழக்கம் போல ஒரு பக்தி பாடலை கேட்கலாம். இன்று சனிக்கிழமை மே மாதம் 9ஆம் தேதி, மணி சரியாக 7:01 ஆகிறது. இதோ நம்முடைய அருணகிரி செல்வார் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் திருநாம பதிகம். இந்த பதிகத்தை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் திருநாம பதிகத்தை கேட்டீர்கள். குரல் தருபவர் நம்முடைய அருணகிரி செல்வார் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில். அடுத்து வருவது ஏன் பாட்டி ஏன் பாட்ட சாமி வரும். இட்லிக்கடை திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை ஜிவி பிரகாஷ் இசையமைத்த தனுஷ் குரலில் இதோ இந்த பாடலை நீங்கள் கேட்கலாம்.

எல்லாம் இசை உலகின் ஆர்வலர்களுக்காக நாம் அனைவரும் ரசிக்கும் முட்கள் இரவு படத்தில் உள்ள பிரபலமான பாடல் காமாட்சி மீனாட்சி. இதோ இந்த பாடல் வந்து காமாட்சி மீனாட்சி நீங்கள் நம்முடைய உள்ளூர் கலைஞர்களில் குரலில் கேட்டீர்கள் இல்லையா? அருவன் மற்றும் அறிவன் குரலில் இந்த காமாட்சி மீனாட்சி என்னும் பாடலை நீங்கள் ஒரு செகா பாடலாக அவர்கள் அமைந்து நீங்கள் கேட்டீர்கள். இனி இடம் பெறுவது முதல் இரவு படத்திலிருந்து இந்த பாடலை நீங்கள் கேட்கலாம். இப்பாடல் ஒரு பழமையான தமிழிசை பாடல். காதல் மற்றும் கல்யாணத்திற்கான நெருப்பான மன உளைச்சலுடன் நிரம்பி இருக்கிறது. காமாட்சி மீனாட்சி கல்யாணம் பண்ணலாமா? இவை பாடலின் மிக நினைவுக்கு வந்த சொற்கள். இன்று இதை உங்களுக்கு ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்புடன் தருகின்றோம். எல்லாரும் இணைந்து பாடலின் சிங்காரம் இசை மற்றும் நினைவுகளை அனுபவிப்போம். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அனே சாம்பசிவம் அப்பசாமி இதோ இந்த பாடலை உங்களுக்காக அன்புடன் தருகிறேன்.

காமாட்சி மீனாட்சி பாடலுக்கு பிறகு உங்களுக்காக வருவது வள்ளுவர் வாக்கு அதிகாரம் மானம். குறட்பா: பிறக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அதாவது செல்வம் பெருகியுள்ள காலத்தில் ஒருவனுக்கு பண்பு வேண்டும், செல்வம் குறைந்து சுருங்கும் வறுமையுள்ள காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு: பு டவுன் தை சோல் வித் இன்க்ரீஸ் பிளஸ்ட் இன் ஹாப்பி அவர் லிஃப்ட் அப் தை ஹார்ட் ஒன் ஸ்கிரிப் அப் ஆல் பை ஃபோர்ச்சூன்ஸ் பவர் இன் கிரேட் ப்ராஸ்பெரிட்டி ஹியூமிலிட்டி இஸ் பிகமிங் டிக்னிட்டி இன் கிரேட் அட்வர்சிட்டி. நல்ல குடும்பத்தில் பிறந்து மானம் காக்க எண்ணுவோர் செல்வம் நிறைந்த காலத்தில் பிறரிடம் பணிவுடனும் வறுமைக்கு வந்த காலத்தில் தாழ்ந்து விட்டு கொடுக்காமலும் நடந்து கொள்ள வேண்டும். இதோ அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை அம்மா மனன் பெருமாள் மற்றும் அம்மா தேவியப்பசாமி அம்மா நீலம் அம்மா சே அம்மா வனிதா ராமன் உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா மைதா சனாசி ஐயா தேவன் குருப்தாஸ் இதோ இந்த பாடல் கேட்டவரெல்லாம் பாடலாம் என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு தாமரை

வர போகிறது ஒரு சூப்பரான பாடல். மண்ணின் மனமும் மக்களின் மனமும் கலந்து சேரும் ஒரு அழகான இசைப்பயணம். கிராமத்து வாழ்க்கையின் உண்மையான உணர்வுகளையும் ஊரின் அன்பையும் சனத்தின் உறவையும் சொல்லும் பாடல்தான் ஒரு சனம். இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து உங்கள் மனதையும் கொஞ்சம் ஊருக்கே கூட்டிட்டு போங்க. இதோ உங்களுக்காக ஒரு சனம் பாடலை. சிறப்பாக இந்த பாடலை நாங்கள் லெஸ்கால்யே ஊரை சேர்ந்த மாமே ராஜு, நாய்கன், குமிலா தேவி, ஜெஷினி, ஆதவன், ருதேசன், அத்தை நாயகி, மேலும் நியூ கோவிலிருந்து செல்விதா மற்றும் சஞ்சனா, உங்களுக்காக இதோ இந்த பாடலை அன்புடன் தருகின்றோம். நீங்களும் இந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், கண்டிப்பாக எங்களுக்கு 4 0 2 8 0 7 0 4028070 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைத்து கேட்கலாம்.

குருவசனம் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்து வருவது திரைப்பட மெல்லிசை பாடல்கள் தான். நீங்கள் நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7:30 மணித்துளியாகிறது. இன்னும் அரை மணி நேரத்துக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நம்முடைய வானொலியை கேட்டு கேட்டு உங்கள் பொழுதை நன்றாக கழியுங்கள். இன்று சனிக்கிழமை, கண்டிப்பாக பெரும்பாலோர் வீட்டில் தான் இருக்கின்றீர்கள். ஒரு சூடான தேநீரோடு அல்லது காஃபியோடு நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியை கேட்டு கழிக்கலாம்.

குடும்ப மக்களே, நம்முடைய தமிழ் மொழியை கல் பேசதா வரலா பேசதா தெரியாது, என்ன செய்யலாம்? நாங்கள் வந்து என்ன செய்யலாம்? வீட்டில் வந்து தமிழுக்கு மட்டும் நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். தட் இஸ் தமிழ் ஒன்லி டைம். அந்த ஒரு நாளுக்கு 30 நிமிடம் அல்லது ஒரு மணி நேரம், இந்த நேரம் முழுக்க தமிழ்தான் என்று விதி வைக்க வேண்டும். அம்மா அப்பா முதலில் பின்பற்றினால் குழந்தையும் பழகிவிடும். பேசினால் திருத்தாமல் ஊக்கப்படுத்துங்கள். குழந்தைகள் தவறாக பேசினாலும் உடனே இது தப்பு என்று சொல்லாதீர்கள். அதை சரியாக மீண்டும் நீங்கள் சொல்லி காட்டுங்கள். ஏனென்றால் நாங்கள் எந்த ஒரு மொழி இருந்தாலும் சரி, தமிழ் மொழி, ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு, நாங்கள் அந்த மொழியில் பேசுகிறப்போ ஒருவர் வந்து இது தப்பு என்று சொன்னால் அந்த எங்களிடம் இருக்கின்ற அந்த தன்னம்பிக்கை குறைந்து வரும். அதனால்தான் அடுத்த முறை நாங்கள் சரியாக மீண்டும் சொல்லி காட்ட வேண்டும். உதாரணமாக, நான் தண்ணீர் குடிக்கணும். ஆமாம், நீ தண்ணீர் குடிக்கணுமா? அப்படியே நீங்கள் சொல்லி காட்டலாம். தினமும் ஒரு தமிழ் கதை, குட்டி கதை, ஒரு சிறிய கதை கூட போதும். கதை சொல்லி முடித்ததும் இந்த கதையில் யார் நல்லவர், என்ன நடந்தது, நீங்கள் கேள்வி கேட்கலாம். மேலும் தமிழ் பாடல்கள், ரைம்ஸ், விளையாட்டுக்கள், குழந்தைகள் மொழியை புத்தகத்தால் மட்டும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாடல், ரைம்ஸ், சுட்டி விளையாட்டு மூலமாக வேகமாக கற்றுக்கொள்வார்கள். உதாரணம், அந்த அ ஆ இ பாடல், பழமொழி ராய்ம், தமிழ் எண்ணிக்கை பாடல், இவையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் கொஞ்சம் எளிமையாக கற்றுக்கொள்வார்கள். தமிழ் பெயர் விளையாட்டு செய்யுங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கு தமிழ் பெயரை சொல்லி விளையாடலாம். அல்லது உதாரணமாக, ஸ்பூன் வந்து கரண்டி, பிளேட் தட்டு, மிரர் கண்ணாடி, ஃபேன் விசிறி, அந்த மாதிரி நீங்கள் சொல்லி சொல்லி விளையாட வைக்கலாம். குழந்தைகள் விரும்புகிற கார்ட்டூன் வீடியோவை நீங்கள் தமிழ் டபில் நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் ரசிக்க சொற்கள் தானாக வரும். வாரம் ஒரு நாள் தமிழ் நாடகம், அதாவது ஒரு ரோல் பிளே நீங்கள் பண்ணலாம். சின்ன சின்ன நாடகம் போல், கடை போகிறோம், டாக்டர் பேஷண்ட், அல்லது ஸ்கூலில் பள்ளியில் ஆசிரியர் மற்றும் மாணவர், அந்த மாதிரி இதில் வந்து குழந்தை பேச ஆரம்பிக்கும். ஏனென்றால் நாங்கள் என்ன பார்க்கின்றோம், இங்கே மொரிஷஸ் நாட்டில் நாடகத்தில் நம்முடைய மாணவர்கள் அல்லது பொதுமக்கள் நாடகத்தில் பங்கு கொள்கின்றவர்களுக்கு அந்த பேச்சு திறன் எளிமையாக வருகிறது.

அன்பு மக்களே, இன்று சனிக்கிழமை, உங்களுக்கு நிறைய வீட்டு வேலை இருக்கின்றன இல்லையா? ஆனால் உங்களை பார்த்து கொண்டால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய நாளை வந்து நீங்கள் எப்படி தொடங்க வேண்டும்? காலை எழுந்ததும் 2 நிமிடம் மட்டும் 5 முறை ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்கள். இன்று நல்ல நாளாக இருக்கட்டும் என மனசுக்குள் சொல்ல வேண்டும். வீட்டு பணி செய்யும் போது உங்கள் எப்படி ஒரு தண்டனை போல் தோன்றும்? சில பேருக்கு வீட்டு பணி வந்து ஒரு தண்டனை போல் தோன்றும். அதுக்கு பதிலாக இதை முயற்சிக்கவும். உங்கள் பிடித்த

0: ஆடலை நீங்கள் போட்டு வேலை செய்யலாம். ஒரு காஃபி அல்லது ஒரு கப் டீ வேலைக்கு டைம் லைட் நீங்கள் வைக்க வேண்டும். எல்லா வேலைக்கும் நீங்கள் மட்டும் பொறுப்பு இல்லை. உங்களுடைய வேலைகள் நீங்கள் குடும்பத்தார்களோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது இது நாளைக்கு செய்யலாம் என்று விட்டு விடுங்கள். எல்லாவற்றையும் ஒரே நாளில் முடிக்க வேண்டிய அவசியமில்லை. மற்றும் சுய பராமரிப்பு. தலைக்கு எண்ணெய் தடவி 10 நிமிடம் நீங்கள் மசாஜ் செய்யலாம். முகம் கழுவி ஒரு க்ரீம் நீங்கள் போடலாம். நல்ல ஆடைகளை மாற்றிக்கொள்வது. வீட்டுக்குள்ளே சின்ன நடை. நீங்கள் அழகாகவும் நீங்கள் புலிவாகவும் இருந்தாலே மனசு எளிமையாக கொஞ்சம் லைட்டாக இருக்கும். மேலும் சனிக்கிழமை என்றாலே இன்றைய நீங்கள் உங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்காக 1 மணி நேரம் உங்களுடைய செல்பேசி நீங்கள் சைலண்ட் மோட்ல நீங்கள் போடலாம். படித்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யலாம். புத்தகம் வாசிப்பது, இசை கேட்பது, சமையல் செய்வது அல்லது குழந்தைகளோடு விளையாடுவது, இவையெல்லாம் வந்து நம்முடைய மனசுக்கு குளிரும். இதோ அடுத்த பாடலை நாங்கள் சின்ன மச்சா என்னும் பாடலை சிறப்பாக பிள்ளையாலிருந்து மாமை நதேஷ் குந்தன் மற்றும் அவருடைய மனைவி வாசுகி, தாரணி மற்றும் பழனி, சஞ்சலத் மாவரை சேர்ந்த அத்தை அசுதா, இதோ இந்த பாடல் உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சின்ன மச்சா என்னும் பாடல்.
1: என்ன பாக்கிய கிடையாதா? சரி ஓகே.

பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று சனிக்கிழமை மே மாதம் 9ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இன்று ஷமுனி ஊரைச் சேர்ந்த உமிலா சுப்யா தமது பிறந்த நாளை முடித்து அருணன் மகன் ரிவாலன் ரசிகன் அத்தே நிலா ரியாபெல்லிருந்து தேவி வலு யுவன் பல்லவி அருணன் யானா வந்தி சரதா வந்தி வரதா யதீஸ்வரன் சிவரஞ்சினி கிராபாலிலிருந்து ரூபி சுகன் வினிசன் ஷாரன் ஐவா அனைத்து சுப்யா குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். அலைபிரியான் வக்குவாலிலிருந்து அம்மா மல்லிகை குப்பாதேவன் தமது பிறந்த நாளை முன்னித்து ஐயா ஆறுமுகமுத்தி விமலா மாதேவன் விலாசினி மேலும் அவர்கள் அடுத்த பாடலை கனத நாட்டைச் சேர்ந்த தமது மகள் பூவானி முத்தி பிறந்த நாளை முன்னித்து கேட்டிருக்கின்றார்கள். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அரிசன் ட்ரீவாசன் இன்று அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துகின்றவர்கள் நியூ கோவிலிருந்து அப்பா சதா அம்மா பேபி அம்மாய் கமலா அக்கா அமைதி வக்குவாலிலிருந்து முத்துசாமி குடும்பம் நியூ கோவிலிருந்து ட்ரீவாசன் குடும்பம் அரிசன் அவருக்கு பாடலை கேட்டிருக்கின்றார்கள். இதே பாடலை நாங்கள் சச்சுதா நல்லகுந்தன் ரிஷானு கோவிலைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பாடலை அளித்திருக்கின்றோம். பேச்சி பெல்லையாளிலிருந்து ராஜேந்திரி வாசன் தேவன் நிஷ்தா பெருமாள் சிந்தா நிர்வி நிர்வாணி முகிலன் ஜெஸ்ஸி மெலானி நிரேலா வினேசன் வனிசா கிருஷ்ணசாமி உங்களுக்காகவும் அடுத்த பாடலை அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஹோசிலிருந்து அம்மா வினிஷா கருப்பன் தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் கணவன் தர்மன் மகன்மார்கள் தனவன் தூர்வானன் மாதவன் மொரீசியசு தமிழ் பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த வித்வான் மாயவன் மருதன் வித்வான் ராஜேஷ் மருதை அத்தை வள்ளி மொரீசியசு தமிழ் பேசுவோர் ஒன்றியத்தைச் சேர்ந்த சரஸ்வதி ஐயா ராமசாமி மொரீசியசு தமிழ் கோவில்கள் கூட்டிணைப்பைச் சேர்ந்த விஷகம் மதினி ரேவதி மற்றும் அக்கா வினிஷாவுடைய அத்தைமார் மாமனார் அம்மா அப்பா சார்பிலும் மகள் அச்சு சார்பிலும் அனைத்து கருப்பன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா வினிஷா. லமிச்சேலிருந்து ஜெனி தஞ்சப்பன் தமது பிறந்த நாளை முடித்து கணவன் ஒலிவியே மகள் அஞ்சலி அவனி அம்மா விமிலா தம்பி மெவின் தஞ்சப்பன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். கொத்தோலிலிருந்து வதி அம்மு தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மகன் வனிசன் தவிலன் ஜோவானன் வெலினா மிலானா ஜெரமியா லியானா பூஜா மெவின் கலைவாணி தஷ்யானா செவியன் தேஷினி தலைவி தினேஷா மிவான் கியானா அனைத்து வெங்கதலப்பிலே மற்றும் அம்மு குடும்பங்கள் சார்பிலும் வாழ்த்துக்கள். ஹோசிலிருந்து மசுந்தரி மெகா லோஷினி வனிசா அழகன் நவிஷா கிவலன் தஷ்யானா தென்வின் கெவிசன் கிஷ்யா இத்தனை பேரும் மெகா வெங்கடச்சலம் அவருக்காக பிறந்த நாள் பாடலை கேட்டிருக்கின்றார்கள். ரிவ்யா ஜோபாவூரைச் சேர்ந்த மன்னன் பெருமாள் சோமசேகரன் சோழன் செந்தாமரை சஞ்சீவன் ஜெசன் சந்தி கெசிலா நண்பர்களுக்கு ரூபி வசந்தா வனிசா மாலினி ரோஜாமணி வாணி அவர்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார்கள். மிக்க நன்றி அம்மா மனன். இதே பாடலை நாங்கள் கத்ரோபோன் காந்தஸிலிருந்து ஐயா கேசவன் மாணிக்கம் தமது பிறந்த நாளை முடித்து அடுத்த பாடலை அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் ரிஜுவிலிருந்து ஐயா லோகநாதன் சொர்ணம் உங்களுக்காக இதோ அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம். அனிருத் ரவிச்சந்தர் குரலில் இதோ தளபதி கச்சேரி என்னும் பாடல்.

0: அன்பு மக்களே, இன்று ஃபெனிக்ஸ்ல இருந்து நிரோஷினி சின்னசாமி தமது பிறந்த நாளை முனித்து லமோகிலிருந்து அத்தை மாலினி, மாமே தேசிகன் மற்றும் வருங்கால கணவன் அருணன், அக்கா ஜெசி, ஜிதன் மற்றும் ஃபெனிக்ஸ்ல இருந்து அம்மா பிருந்தா, அப்பா அன்பா, அனைத்து சின்னசாமி மற்றும் முனிசாமி குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என் செல்லம் நிரோஷினி. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதாவது மொரீஷியஸ் வானொலி 2 11 மணிக்கு சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி. உங்கள் நாள் இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். வணக்கம். இதோ அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மான் குரலில், வேற லெவல் சகு.
1: தேனிசை அரங்கம் with RJ கலைவாணி.